உண்டாய் தள்ளாய் திக்காய் திறக்காய், உண்டாய் தள்ளாய் திக்காய் திறக்காய், சக்கரமாம்பழம் சப்பிளி பிளியாயி, சக்கரமாம்பழம் சப்பிளி பிளி.

0: நன்றி.
1: கிளிக்கூட்டத்தில் இனி பஜன் அவதரிப்பிக்கുന്നു, காயத்ரி விமல்.